0: சச்சம் சகஜம் சகனம் சததம் சச்சு சங்கிரு தக்கிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சச்சு சங்கிரு தக்கிரு சச்சரி சதல சச்சலு சதல சச்சலு சதில் சச்சலு சச்சித சரித சலத சலு சச்சில் சதல சச்சம் சம் சச்சல் சச்சம்
1: கம்பு தலு கீழ் வீச்சக்கர தலு கம்பு தலு கீழ் வீச்சக்கர தலு புத்து சிக்கது பத்தர் தலு புத்து சிக்கது பத்தர்

0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிருகிரு சச்சரி சதன சச்சம் சத்து சத்தினி சதின சச்சலு சத்து சரித சன சச்சலு சத்தினி சத்தம் சம் சம் சத்தரி சம்
1: சங்கோ தனிச்சி வீச்சக்கர சாடு சங்கோ தனிச்சி வீச்சக்கர சாடு பொத்து சிக்கன பொத்த சாடு பொத்து சிக்கன பொத்த சிக்கன தொடர் மன்மத்த சிக்கன தொடர் மன்மத்த சச்சலக சச்சலக சிதா கொட சிதிங்க